0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 375வது தொடர். சிறப்பு ரேடியோ சத்சங்கம் மற்றும் ஸ்ரவண மஞ்சரி ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது லைஃப் இஸ் எ கேம், பிளே இட், அதாவது வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதனை விளையாடு என்ற தலைப்பில் சென்ற வாரம் ஆரம்பிக்கப்பட்ட சிறப்பு ரேடியோ சத்சங்கத்தின் இரண்டாம் பாகம். தர்மராஜாவிற்கும் யக்ஷனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தர்மராஜா வெற்றி பெற்றதை மேற்கோள் காட்டி தர்மத்தை நாம் கடைபிடித்தாக வேண்டும் என்று சொல்லி நிறுத்தியதிலிருந்து இன்று தொடர்ந்து உரையாற்றுகிறார் புட்டபர்த்தி சத்யசாய் உயர்நிலை பள்ளி ஆசிரியை திருமதி சுந்தரவல்லி சுரேஷ் அவர்கள். கேட்டு பயனடைவோம்.
1: நீ தர்மத்தை, தர்மத்தின் வழியிலேயே நீ எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ நடந்தால் இறைவனுடைய அருள் உன்னை தேடி வந்துவிடும் என்று நன்றாக தெரிய வருகிறது. இதையே பாபா இன்னொரு இடத்துல எப்படி கதையாக சொல்லுகிறார் என்றால், நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மனிதன், சாதாரண மனிதன் இருக்கிறான், கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் அங்க போய் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான், அவர் கோ தர்மத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பசுவை எப்படி ரட்சிக்க வேண்டும், ஏனென்றால் பசு எப்படிப்பட்டது என்றால் தியாகத்தின் சின்னம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும், பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பசும் பாலிலேயே பிழைத்து இருக்க முடியும். இறக்கும் தருவாயிலும் பால் மாத்திரமே போதும். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தையும் கொண்டது பசும் பால். அதை கொடுத்து விட்டு அது உண்ணும் உணவு என்ன என்று பார்த்தால், தான் கொடுக்கிறோமே அந்த பாலை நம்ம சாப்பிடுவோமேனு கூட அது சாப்பிடாது. புல் தான் சாப்பிடும். அந்த புல்லையும் காஞ்ச வைத்து மனிதர்கள் நாம் அதைக்கு வைக்கோல் என்ற பெயரில் தந்தால் கூட நமக்கு எப்பொழுதும் போல பாலையே தந்து கொண்டிருக்கும். அதனால் பசு என்பதை சாஸ்திரம் மிகவும் உயரமான இடத்தில் வைத்திருக்கிறது. பசு நோகும்படிக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவன் ஒரு நாளைக்கு அந்த பண்டிதர் சொல்லிக் கொண்டிருந்தார், பசு தர்மத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். பசு எதையாவது உணவை உண்ணும் பொழுது அதை நாம் விரட்டக்கூடாது, அது பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இது இவன் மனதில் நன்னா பதிந்து விட்டது. இவன் வீட்டுக்கு வரான். இவன் யாருன்னு கேட்டா, ஒரு சின்ன கடை வச்சிருக்கான். என்ன கடைனா பலசரக்கு கடை வச்சிருக்கான். இந்த பலசரக்கு எல்லாம் இவன் எப்பவும் வாசல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்ல பானையில போட்டு இப்படி கும்பலாக வைத்திருப்பான். இந்த பசு காட் அட்ராக்டட். இதை பார்த்துட்டு இந்த ஒரு பசு என்ன செய்யுதுன்னா, அது அவ்வளவுத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிடும் போது இவன் பாத்துக்கிட்டே நிக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் கேக்குறான், உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு இருக்கிறதே இந்த சின்ன கடை தான், இதுல இருக்க தானியத்தை பூரா தீந்து பசு சாப்பிடுகிறதே, இதை நீ விட்டு வைத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், பசுவை வந்து நம்ம சாப்பிடும் போது விரட்டக்கூடாதுன்னு அந்த பெரியவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். பகவான் என்ன சொல்லுகிறார் என்றால், பொது விதி என்பது ஒன்று இருக்கும், ஆனால் நீ எந்த எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு உன்னுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். அதையும் புத்தியை கொடுத்ததும் நான் தானே. உன் பிறவியிலேயே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ அப்போ அன்னைக்கு அப்படி சொன்னாங்களேனே சொல்லிட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். வேண்டுமென்றே அதை துன்புறுத்தக்கூடாது என்ற உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அடுத்து என்ன சொல்லுகிறது வேதம் என்று பார்த்தால், மாத்ரு தேவோ பவ, மாதா அம்மா, அம்மாவை நீ தேவனாக பார்க்க வேண்டும், தெய்வமாக பார்க்க வேண்டும். பெற்றோரே, அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே, தாய் தந்தை இரண்டு பேரையுமே நீ ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்பவுமே நம்ம மாணவர்கள் பள்ளியில போய் பார்த்தானா, சத்யசாய் பள்ளிக்கூடத்துல போய் பார்த்தானா, நிறைய இடத்துல இந்த படங்கள் இருக்கும். என்ன படம், பிக்சர் போட்டு வச்சிருப்பாரு சுவாமி. என்ன பிக்சர் போட்டு வச்சிருப்பார்னா, ஸ்ராவண பித்ரு பக்தி. ஸ்ரவண் குமார்னு அவர் அந்த பையன், சின்ன பையன். இந்த பையன் எப்பவுமே அம்மாவையும் அப்பாவையும் ரெண்டு தராசு இருக்கிற மாதிரி ஒரு மூங்கில் கம்ப வச்சு அதை தூக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பான். இவன் கண்ணு தெரியாத பார்வை இழந்த தாய் தந்தையருக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்தான் என்பதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக குழந்தைங்களுக்கு வேணும், வரணும்ன்றதுக்காக சுவாமி போட்டு வச்சிருப்பார். இன்னும் புண்டலீக்கன்ற கதையும் பகவான் சொல்லுவார் மாணவர்களுக்கு எப்பவும். அடுத்தது ஆச்சாரிய தேவோ பவன், இதையே நம்ம இதிகாசத்துல நம்ம பார்த்திருப்போம். ராமாயணத்துல எப்படி வருதுன்னா, பரதனுடைய தாய் கைகேயி என்ன செய்தாள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதர்ம வழியில் சென்று விட்டாள். அதை தாங்க முடியாத பரதன் நகர்ந்து கொண்டு விட்டான். பொது விதி என்று ஒன்று இருக்கும், ஆனால் அது தாயாயிருந்தாலும் சரி, தந்தையாயிருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தர்மத்தை விட்டு பிறண்டு சென்றார்களே என்றால் நீ அதை கடைபிடிக்க வேண்டி அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு பகவான் சொல்ல மாட்டார். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். முதல்ல ராமர் எப்படி இருந்தார், பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகவே ராமாயணம் எழுதப்பட்டது. ராமர் பட்ட கஷ்டங்கள் பூரா, 14 வருடம் காட்டுக்கு போனது, நாட்டை விட்டுட்டு போனது, அரசை விட்டுட்டு போனது, எல்லாமே எதற்காக என்றால் தனக்காக இல்லை, தன் தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இதையே பிரஹ்லாதன் கதையை படிக்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். பிரஹ்லாதன் அசுர குடும்பத்துல பிறந்திருந்தா கூட நாரதர் மூலமாக பகவானுடைய நாமத்தை கேட்டதனால, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கேட்டானான், அதனால அவனுக்கு கிடைத்த பலன், அந்த நாமத்தோட பலன் அவனுக்கு அவ்வளவு கிடைத்தது. நம்பிக்கை, திடமான நம்பிக்கை அவனுக்கு கிடைத்தது. 5 வருட சிறுவனாக இருக்கும் பொழுது கூட அவன் அந்த நாமத்தையே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அந்த சக்தியின் பலனாக பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றான். பகவானே அவனுக்கு நரசிம்ம அவதாரமாக அவதாரமே எடுத்து வந்து கொடுமை செய்த தந்தையை சம்ஹாரம் செய்தான் என்று பார்க்கிறோம், கதையில் பார்க்கிறோம். இன்னும் ஆச்சாரிய தேவோ பவ என்று சொல்வார்கள். ஆச்சாரிய தேவோ என்றால், ஆச்சாரியன் என்றால் குரு. குருவை நம்ம வந்து எப்படி பார்க்கணும், குருவுக்கு நம்ம வந்து நிச்சயமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குரு என்பவன் இறைவனுக்கு சமம் என்று சொல்லுகிறது வேதம். குருவோட அருள் இருந்தால், கிடைக்க பெற்றால் அவனுக்கு எதுவுமே முடியாது என்பதே வாழ்க்கையில் இருக்காது. வெற்றி என்பது அவனை தேடி வந்துவிடும் என்று நன்றாக தெரிகிறது. இன்னும் அதிதி தேவோ பவ என்கிறது வேதம். அதிதி தேவோ, அதிதின்னா விருந்து. விருந்துனா எப்படிப்பட்டவன், முன்ன பின்ன தெரியாதவனாக இருக்க வேண்டும். சுவாமி ஒரு கதை சொல்லுவார். அதுல ஒரு வயசான ஒரு கிழவி இருக்கா, இவ ஒரு மலையடி வாரத்துல குடியிருக்கிறா, ஒரு குடிசையில தான் இருக்கா, ரொம்ப ஏழை கிழவி. இவளுடைய மகள் இறந்து விடுகிறாள். அதனால அந்த மருமகன் வந்து தன்னுடைய குழந்தையை இவளுடைய பேரனை இவ கையில கொடுத்துட்டு நான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் எங்கேயோ போயிடுறான். அப்ப இவன் நினைக்கிறா, ஐயோ என்னையே காப்பாத்திக் கொள்ள முடியாத நிலையில் நான் இருக்கிறேன், இந்த சமயத்துல என்னுடைய பேர குழந்தையை வேற என்னிடம் தள்ளிவிட்டு செல்கிறானே, இந்த பொறுப்பை வேற நான் தாங்க வேண்டிய நிலை வந்திருக்கிறதே என்று யோசிக்கிறாள். ஆனால் என்ன செய்ய முடியும், இந்த குழந்தைகிட்ட சொல்றா, நீ போய் சுள்ளி பொறுக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அனுப்புவா. இது அங்க எங்கேயும் சுத்தி சுத்தி தினம் சுள்ளி பொறுக்கி கொண்டு வரும். பசியா இருக்கும், பசியா இருக்கு பாட்டி, எனக்கு சாப்பாடு போடு பாட்டின்னா யாராவது அதித்தி யாராவது வர்றாங்களான்னு பாத்துட்டே உட்கார்ந்துருப்பா. அந்த வழியாக ரொம்ப மலை மேல ஒரு கோயிலுக்கு போவதற்காக நிறைய பேர் வருவாங்க. யாராவது நம்ம வீடு பக்கம் வரமாட்டாங்களான்னு ஏங்கி ஏங்கி பாத்துட்டு இருப்பா. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இவ இப்ப செய்யற கஞ்சிய காய்ச்சி வச்சிருப்பா. அந்த காஞ்சிய கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த பிறகு, அவங்க பசி ஆத்தின பிறகுதான் இந்த குழந்தைக்கு கொடுப்பா. ஒரு நாளைக்கு இந்த குழந்தைக்கு கோபமே வந்துருச்சு. என்ன பாட்டி நீ செய்யற, நான் கஷ்டப்பட்டு சுள்ளி பொறுக்கிட்டு வர்றேன், நீ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சிற, இவனுக்கு என்ன சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனுக்காக நீ காத்திருக்க, தினம் அவனுக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ போடுற, நான் எவ்வளவு சின்ன குழந்தை, எனக்கு முதல்ல கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டவொடனே, அப்பா அதித்திக்கு நம்ம உணவிட்ட பிறகு நாம் சாப்பிட்டால் அது ஒரு புண்ணியம் என்று சொல்வார்கள்ப்பான்னு சொல்றான். புண்ணியம்னா என்ன பாட்டி அப்படின்னு கேட்டது, எனக்கு தெரியாதுப்பா, பெரியவங்க சொல்லுவாங்க. யார் இதோட அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் பாட்டி என்று குழந்தை கேட்கிறது. கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், இந்த மாதிரி காஷாயம் போட்டுட்டு இருப்பாங்க சன்னியாசிகள், அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க பாட்டி அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மலை மேல இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த க்ஷணமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது இந்த குழந்தை. ஓடிப்பா, நான் எப்படியாவது தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று ஓடுகிறது. ஓடும் பொழுது அங்க ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால தாகம் தாங்க முடியல, பசி தாங்க முடியல, கிறக்கமா கீழே விழுந்துடுறது, மயக்கமாக விழுந்து விடுகிறது. இதை ஒரு வேடன் பார்க்கிறான். ஐயோ, பச்சிளம் பாலகனாக இருக்கிறானே, இவன் எப்படி இவ்வளவு தூரம் மலையில் ஏறி வந்தான், இவனை யாராவது வழி தவறி வந்து விட்டானா, இவன் யாரோட வந்து இருக்க முடியும், அவர்கள் இவன் தப்பிச்சு போய் எங்கேயாவது வந்துட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு எப்படியாக இருந்தாலும் சரி இவனை இப்போ காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் புலி கரடி என்று ஏதாவது வந்து இவனை அடித்து தின்றுவிடுமே என்ற பயத்தோட அந்த குழந்தைய அப்படியே தோல் மேல போட்டு கூட்டிட்டு வர்றான். அதுக்கு ஏதாவது கொடுப்போமே என்ற எண்ணத்துல இவனுடைய மனைவி கொஞ்சம் நல்ல எண்ணமே இல்லாதவள், கொஞ்சம் கொடூரமான குணமுடையவள். இவளை பார்த்த உடனே நமக்கே சாப்பாட்டுக்கு இல்ல, நம்மே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நீ என்ன ஒரு விருந்த வேற கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிந்து கொள்ளுகிறாள். அப்ப அவன் சொல்றான், நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கியோ அந்த பங்கு என்னோட பங்கு என் கையில கொடுத்துரு, நான் அதுல பாதி இந்த குழந்தைக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறான். தண்ணி கூட அவங்க கிட்ட கிடையாது, எங்கேயோ தேடி அலைஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த என்னோட பங்கு தண்ணியே எங்கிட்ட கொடுத்துரு, நான் அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பங்கு நீரை அந்த குழந்தைக்கு கொடுக்கறான். தாகம் தாகம் தாகம் முழுக்க சாப்பிட்டுறது, அதுக்கப்புறம் பசியா இருக்கிறதுனால இவனோட பங்கு முழுமையாவே அது சாப்பிட்டுறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப தண்ணியும் தியாகம் பண்ணிட்டான், தன்னோட உணவையும் தியாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப தூக்கம் வந்துருது, கரக்கமா போகுது. தூக்கம் வந்த உடனே இவன் செய்யறான், அங்க அவங்களுக்கு படுக்க கூட இடம் கிடையாது, அப்பேற்பட்ட மலையில் படுக்கும் இடம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அங்க கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க எந்த இடத்துலயும் தைரியமாக படுக்க முடியாது. கொஞ்சம் செக்யூர்டா எங்கேயாவது நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைச்சா உச்சியில இப்ப ரெண்டு மரத்து நடுவுல ஏதாவது தூளி மாதிரி பாலம் மாதிரி கட்டிட்டு அதை துணியை வச்சு கட்டிட்டு அந்த துணியில தான் இவங்க படுப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது மிருகம் வந்து நம்மள ஏதாவது தொல்லைப்படுத்தணும்னு பயப்படுவாங்க. அதனால படுக்க கூட இடம் கிடையாது, நமக்கே இடம் இல்ல. அப்ப நீ இந்த குழந்தைய வேற எங்க வச்சிருப்ப அப்படின்னு கேட்டவுடனே, நான் எங்க படுக்கிறேனோ அந்த இடத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன், அதுல இந்த குழந்தைய நான் படுக்க விட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் உட்கார்ந்துட்டே இருக்கான். தாகமா இருக்கு இவனுக்கு, பசியா இருக்கு இவனுக்கு, தூக்கம் அப்படியே கரக்கமா இருக்கு இவனுக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது படுப்பதற்கும் இடம் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து இருக்கும்போது தன்னறியாம கீழே விழுந்துடுறான் இவன். இது யாருக்குமே தெரியாது, இந்த குழந்தை நல்லா கொரட்டை விட்டு தூங்குது, அவளும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. காலையில ஆன உடனே இந்த பசி மயக்கம் எல்லாம் போயிட்டது, களைப்பெல்லாம் போய்விட்டது. நல்ல தெம்போடு இந்த குழந்தை கண்ணை முழிஞ்சு பாக்குது, அது கொஞ்சம் விடிஞ்சும் வெடியாமையுமா இருக்கு. இந்த இவன் வேடனை காணும், ஐயோ இவன் தானே நம்ம கிட்ட அன்பாக இருந்தான், இவன் ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டாளே அவனுடைய மனைவி, இவதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பாக்குறான். பார்த்த உடனே இந்த குழந்தை கீழே பாக்குது, அங்க கிடுகிடு பாதாளமா இருக்கு, அந்த பாதாளத்துல ஒரு புலி இவனை தின்று கொண்டிருக்கிறது. தாங்கவே முடியல, நம்ம பாட்டி என்னமோ அதிதிக்கு நம்ம வந்து அன்னமிட்டா புண்ணியம்னு சொன்னாங்க, புண்ணியத்தோட பயன் இதுதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா இருக்கு இந்த குழந்தைக்கு. யார்கிட்டயாவது போய் கேட்கலன்னா தன் தலையை விடிச்சிடுற மாதிரி இருக்கு. ஓட்டமா அந்த இடத்த விட்டு, ஏன்னா இவன் நம்ம கழுத்தையே நெரிச்சிருவா, காலையில எந்திரிச்சா உன்னாலதான் என்னுடைய கணவன் போனான் என்று நம்மை விடமாட்டாள் என்று சொல்லி ஒரே ஓட்டமாக இவள் முடிப்பதற்கு முன்னால் நாம் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு ஓடுறது. மலையின் உச்சிக்கே வந்துடுறது. அங்க வந்து ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்க, இவர் ஓம் ஓம் ஓம் ஓம் என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டு அவர் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருக்க. அப்ப இந்த குழந்தைய அவங்க முன்னால போய் நின்று இதுவும் ஓம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே, என்னடா புதுசா எங்கேயோ சத்தம் கேக்குதுன்னு கண்ணை திறந்து பாக்குறாரு. இந்த குழந்தை உட்கார்ந்து இவர மாதிரியே உட்காந்து சொல்லிருக்கிறது பார்த்ததும் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ இந்த உயரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு எப்படி இந்த குழந்தை தனியாக வந்தது, நீ எப்படி வந்தாயின்னு கேட்ட உடனே, நான் தான் வந்தேன், நான் ஒன்னும் தவறி போய் எல்லாம் வரல, என்னை யாரு பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு வரல, நீ யார பாக்குறதுக்காக வந்தேன்னா உங்களை பார்க்கத்தான் வந்தேன்னா என்னை பாக்கவா, எனக்கே உன்ன தெரியாதே, உனக்கு எப்படி தெரியணும், எங்க பாட்டி இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும், அது நீங்க தான் சொல்லுவீங்க. என்ன கேள்வின்னு கேட்டா, புண்ணியம் என்றால் என்ன, வாழ்க்கையில் அதன் பயன் என்ன அப்படின்னு கேட்டோன்னு, ஐயோ இவ்வளவு பெரிய கேள்வியை நீ கேட்கிறாயே, நீ பச்சிளம் பாலகனாக இருக்கிறாயே என்று சொல்லி சிரித்து கொண்டு தன்னுடைய கமண்டலத்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்கறாரு. நீ இந்த பக்கம் நீ இன்னும் கொஞ்சம் நடந்து போனேன்னா ஒரு நாடு வரும், அந்த நாட்டுல ஒரு அரசன் இருப்பான், அந்த அரசனுக்கு வாரிசே இல்லை, அவன் கிட்ட கொண்டு போய் இந்த கமண்டலத்தை கொடு, கொடுத்தேன்னா அவ கர்ப்பம் தரிப்பாள், இளவரசன் பிறப்பான், அப்போ பிறக்கிற குழந்தை கிட்ட நீ கேளு, அந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு என்று சொல்கிறார். இந்த குழந்தை கேட்டுச்சு இல்லையா, புண்ணியம்னு சொன்னாங்க எங்க பாட்டி, ஆனா இந்த வேடன் எனக்கு அவ்வளவு கொடுத்தான், எல்லாம் தன்னுடைய உணவை கொடுத்தான், தன்னுடைய நீரை கொடுத்தான், தன்னுடைய இடத்தை கொடுத்தான், அவனை எதுக்கு புலி அடிச்சு சாப்பிடணும்னு சொல்லித்தானே இந்த குழந்தையோட கேள்விய கேட்கும் போது அவர் சொல்றார், அந்த குழந்தை உனக்கு சொல்லும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இவன் அந்த நாட்டுக்கு ஓடி போய் கேட்கிறான், அந்த ராஜா கிட்ட போனோம், காவலாளி விடமாட்டேங்கிறான். இது திரும்ப திரும்ப நான் ராஜா கிட்ட தான் பேசணும், ராஜா கிட்ட தான் பேசணும்னு சொன்னோடனே ராஜாக்கே செய்தி போய் விடுகிறது. அங்க ராஜா வந்து, என்ன அப்படி சின்ன குழந்தை வந்திருக்குன்னு சொல்றாங்களே, வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிடுறான். என்னன்னு கேட்ட உடனே உன்னை நம்பாமலும் இருக்க முடியவில்லை, நீ பொய் சொல்ல முடியாது, ஆனால் கூட இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறான், இல்லை என்றால் உன்னை நான் வந்து சிறைப்படுத்தி விடுவேன்னு சொல்றான். சரின்னு இந்த குழந்தை ஒத்துக்குது. ஒத்துட்டதும் நிஜமாகவே அவனுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகிற நிலையில் இருக்கும் பொழுது அவன் ரொம்ப ஆனந்தப்படுகிறான். ரொம்ப பரமானந்தம்னா தாங்க மாட்டாத ஆனந்தம், வாரிசே இல்லாத எனக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று இளவரசன் பிறக்கிறான். அது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த குழந்தை சொல்லுகிறது, எனக்கு பொன் பொருள் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம், அந்த குழந்தையும் எனக்கு வேண்டாம், ஆனால் அதை ஒரு தங்க தாம்பாளத்தில் பூமியில் விழுந்த உடனேயே பழசெல்லாம் மறந்துருமான் குழந்தைகளுக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால ஒரு தங்க தாம்பாளத்துல தாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஏதோ ஒன்னு கேள்வி கேட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். கேள்வி கேட்ப போறானா அப்படின்னு, சரி நான் எதுனால சரின்னு தானே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால உண்மையாகவே அந்த குழந்தையை கொண்டாந்து முதல் முதல்ல இந்த இவன்கிட்ட காமிக்கிறான், பிறந்த குழந்தை. அப்போ இந்த இவன் கேக்குறான், இந்த பையன் சிறுவன் கேக்குறான், இந்த குழந்தைகிட்ட கேக்குறான், எதனால அந்த வேடனுக்கு அப்படி ஆனதுன்னு சொன்னோடனே கடகடான்னு சிரிக்கிறான் இந்த குழந்தை. சிரிக்கிறது பிறந்த குழந்தை, என்ன இப்படி சிரிக்கிறதுன்னு சொன்னா, அந்த வேடன் தான் நான், ஒருவேளை உணவு அளித்தேன், ஒருவேளை ஒருவனுக்கு நான் வந்து நீர் கொடுத்தேன், ஒரே ஒருவேளை நான் இருக்கும் இடத்தை உனக்கு நான் கொடுத்தேன், அதன் பலனாக இன்று பார் நான் எனக்கு அப்படி ஒரு நரக வேதனையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்று நீயே பார்த்தாய், ஆனா இன்னைக்கு நான் வாரிசே இல்லாத ஒரு ராஜாவுக்கு நான் வாரிசாக நான் பிறந்திருக்கிறேன் என்றால் பலனை நீயே தெரிந்து கொள்ளுவாய் என்று சொல்றது. சரி பலன் தெரிகிறது, ஆனாலும் எதற்காக அப்படி ஒரு நல்லது செய்த உனக்கு அப்படி ஒரு சாவு எதற்காக வர வேண்டும், புலி எதற்காக உன்னை அடித்து திங்க வேண்டும் என்று சொன்ன உடனே இவன் சொல்றான், இல்லவே இல்லை, நான் வந்து எந்த ஒரு வேதனையும் அனுபவிக்கவில்லை, தூக்க கலக்கத்துல நான் உட்கார்ந்துட்டே இருக்கும்போது கீழே விழும்பொழுதே நான் மயக்கமாக விழுந்து விட்டேன், இறந்தும் விட்டேன், இறந்த என்னைத்தான் புலி தின்னது, அதனால எனக்கு எந்தவித வேதனையும் வரவில்லை, புண்ணிய காரியமோ சத்காரியமோ நற்காரியமோ எதை நீ செய்தாலும் உனக்கு நன்மையே விளையும், நீ விதை என்ன விதை போடுகிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் என்று பகவான் அடிக்கடி சொல்லுவார். நீ முள் விதையை போட்டால் முள்செடிதான் உனக்கு கிடைக்கும், மாவிதையை போட்டால் மாம்பழத்தை நீயே அறுக்க முடியும், நீ செய்ததன் பிரதிபலிப்புத்தான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில், இறைவன் கொடுத்தான் என்று நினைக்காதே என்று அழுத்தந்திருத்தமாக பகவான் சொல்லுவார். இன்னமும் அடுத்து இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், தினமும் பூஜை செய் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் கடன்பட்டு பிறக்கிறோமா, என்ன கடன் படுகிறோம், பித்ரு கடன், என்ன அம்மா அப்பானால தானே நமக்கு இந்த தேகமே கொடுக்கப்பட்டது, அதனால அவங்களை இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இறந்த பிறகு அவர்கள் அந்த நினைவு நாளன்னைக்காவது அவர்களை நினைத்து ரெண்டு சொட்டு கண்ணீராவது விட்டு யாருக்காவது ஒரு நல்ல வயிறு நிறையிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ உணவாவது கொடுக்க வேண்டும், இது நம்மளுடைய கடன், அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும். தேவ கடன் என்று ஒன்று இருக்கிறது, ஏனால் இறைவன் தான் உனக்கு செய்பவன், இறைவன் தான் உன்னை பிறப்பு கொடுப்பதும் இறைவன், நீ வந்ததே இறைவனிடம் இருந்து வருகிறாய், நீ வாழ்வது அவனுடைய மர்சியினால்தான் நம்ம வாழ்றோம், நம்ம இறந்த பிறகும் அவனிடமே போய் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சாதனமாக கொடுக்கப்பட்டது இந்த உடல். நரஜன்ம துர்லபம் என்று சொல்வார்கள், நரஜன்மம் என்பது மிக மிக மிக மிக கஷ்டமானது என்று சொல்வார்கள், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அதனால நம்ம வந்து இந்த உடல் என்று எதற்காக கொடுக்கப்படுகிறது நமக்கு அப்படின்னா, மறுபடி பிறக்காமல் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சாதனம், அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை என்ற ஆட்டத்தை ஆடு என்று சொல்லுகிறது வேதம். இன்னும் ரிஷி கடன், ரிஷிகள் தான் அவங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ண வேண்டும், நீ ஜபம் பண்ண வேண்டும், இதையெல்லாம் செய்தால் இந்த மந்திரத்தை சொன்னால் இது நடக்கும் அது நடக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ரிஷிகள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் பூதக்கடன், பூதக்கடன் அப்படின்னா நமக்கு மிருகங்கள் கூட நமக்கு உதவி செய்கிற, பறவை கூட உதவி செய்கின்றன, ஒரு காக்காய் கூட நம்ம ஏதாவது ஒரு எலி செத்து போன எலியை வீட்டில இருந்து வெளியில போட்டோம்னா கூட அதனால எவ்வளவு பெரிய விளைவு வரும் என்று நமக்கு இன்னைக்கு சயின்டிபிக்கா நல்லாவே தெரியும். நமக்கு குப்பை வண்டிக்காரன் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாலேயே கூட பரவிடலாம், நமக்கு வியாதிகள்லாம் நோய் எல்லாம் பரவலாம், ஆனா இந்த காக்காய் என்ன செய்யும் சொன்னானா, காய் காயின் கத்திட்டு வந்து அதை எடுத்து அப்புறப்படுத்திவிடும், ஸ்காவெஞ்சர் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க இந்த காக்காய. ஒரு பறவை கூட உதவி செய்கிறது, அதனால பூத கடன், நீ அந்த மிருகங்களுக்கோ பறவைக்கோ ஏதாவது நீ ஒன்று செய்தே ஆக வேண்டும். தினமும் அதே பறவையை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு தானியமாவது நம்ம போடலாம். நம்ம ஏதோ சாப்பிட்ட மிச்சத்தையாவது ரெண்டு நாய்க்கு போடலாம். எத்தனையோ வகையில நம்ம பிற உயிரினங்களுக்கு நாம் உதவியாக இருக்கலாம். அதனால பூத கடன் அடையும் நமக்கு. மனுஷ கடன், மனிதன் ஒருவன் தனியாக வாழவே முடியாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம நினைச்சு பார்த்தா ஒரு பிடி சாதம் நம்ம தட்டுல வந்து விழணும்னு சொன்னாலே எத்தனை பேர், நூத்துக்கணக்கான மக்கள், நமக்கு தெரியாதவர்கள். ஒரு பிடி அரிசி வந்தா இது எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது. யார் விதவச்சான் என்று சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. யார் நாத்து நட்டான்னு தெரியாது. யார் அறுவடை செய்தான்னு தெரியாது. யார் மூட்டை தூக்கினான்னு தெரியாது. யார் போரடிச்சான்னு தெரியாது. யார் பாலிஷ் பண்ணான்னு தெரியாது. யார் லோட் பண்ணான்னு தெரியாது. யார் கொண்டு வந்தான்னு தெரியாது. எந்த கடைக்கு வந்ததுன்னு தெரியாது. அந்த கடையில இருந்து நம்ம வீட்டுக்கு யார் கொண்டு வந்தான்னு தெரியாது. நம்ம வீட்டுல சமைச்ச அம்மாவைத்தான் நமக்கு தெரியும். இத்தனை பேரோட உழைப்பையும் உதாசீனப்படுத்துவதற்கு ஆளாகிறாய் நீ, அந்த பெரிய பாவமாகிறது என்று பகவான் சொல்லுவார். நாலு பருக்க தட்டுல வச்சிட்டு நம்ம எந்திரிச்சா கூட அது பெரும் பாவம். ஏனென்றால் இத்தனை மனிதர்கள் உனக்கு உதவி செய்திருக்கிறார்களே. மனிதன் உதவி இல்லாமல் நீ வாழ முடியாது. மேன் இஸ் அ சோசியல் அனிமல் என்று சொல்லுவான். தனிப்பட்ட முறையில் நாம் வாழவே முடியாது. அதனால மனிதனுக்கு கடன்பட்டிருக்கிறோம். நம் சேவை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் தினமும் பூஜை செய் என்று சொல்லுகிறது. தினமும் பூஜை செய் என்று சொன்னால் அர்த்தத்தை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சுவாமி அதுக்கு என்ன ஒரு கதை சொல்றாருன்னு சொன்னானா, பிளைண்டா நம்ம எந்த ஒருனையும் இமிட்டேட் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஹியூமரஸ் ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவார். பேர குழந்தை இருந்தா ஒரு தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார். இந்த தாத்தா வந்து தினமும் ஹோமம் செய்வாராம். ஏன்னா அக்னிஹோத்ரி, அவர் வந்து தினமும் ஹோமம் செஞ்சு ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுவார். இந்த குழந்தை இப்படி பாத்துக்கிட்டே வளர்ந்துருக்கு. ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தா போன உடனே அப்பா செய்யறதையும் பாத்துட்டே இருந்திருக்கிறான் இவன். ஆனா என்னத்துக்காக செய்யற, ஏன் செய்யறன்னு கேட்டதே கிடையாது. ஒரு நாள் திடீரென்று அகால மரணம் அடைகிறார் தந்தை. இப்போ இந்த குழந்தை வந்து தான் செய்யணும்னு கட்டம் வருது. இது பார்த்தது எப்படி பார்த்திருக்குன்னா, இப்ப சத்தியநாரண விரதம் எல்லாம் அப்பா செஞ்சானா என்ன செய்வார்னா, அவங்க வீட்டுல ஒரு பூனை இருக்குமா, இந்த பூனை அப்படியே அந்த நெய் பால் இதெல்லாம் அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாத்தையும் எப்படிடா நம்ம லூட் பண்ணலான்ற மாதிரி சுத்தி சுத்தி வருமா. அதனால இவர் எப்பவும் ஒவ்வொரு பூஜைக்கும் முன்னாலையும் அந்த பூனைய ஒரு குப்பிடிச்சு கூடைக்குள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜை பண்ணுவாராம். இந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியாது. எதுனால அப்பா செய்வாருன்னா, ஆனா நம்ம பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும் போதும் பூனைய பிடிச்சு கூடையில அடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா எதுவுமே செய்வாங்கன்றது மட்டும்தான் தெரியுமா இவனுக்கு. கேட்டதும் இல்ல, தெரிஞ்சிட்டதும் இல்ல. அதனால இவன் செய்யும் போது, இவன் காலத்துல இவன் செய்யும் போது என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, இன்னும் பூனையே கிடையாது வீட்டுல, அந்த பூனை எல்லாம் போயிடுச்சு. ஆனா எங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அதை ஒரு கூடையில போட்டு அதை அடைச்சி வச்சிட்டு தான் அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சானா. இந்த மாதிரி நாம் வந்து பண்டிகைகளையோ எதையோ கொண்டாடக்கூடாது என்று சொல்லுவார். அர்த்தம் தெரிஞ்சு செய்ய வேண்டும். பிளைண்ட் இமிட்டேஷன் மட்டும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். விக்ரமாதித்தன் என்று ஒரு ராஜா இருந்தான். ஒரு தடவை இந்த விக்ரமாதித்தன் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்கும் போது ரொம்ப பெரிய மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தானா இந்த சாம்பல, யார் இது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு அந்தணன் அங்க உட்கார்ந்திருந்தான். அவங்ககிட்ட கேக்குறான், இது என்ன இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொன்னது, நான் 66 வருஷமாக நான் ஒரு மந்திரம், நம்மளுடைய நூல்ல சொல்லப்பட்ட மாதிரி, புனித நூல்ல சொல்லப்பட்ட மாதிரி மந்திரத்தை நான் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஹோமம் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இன்னும் நான் அந்த இறைவனை, அந்த பலனை நான் அடையவே இல்லை என்று நொந்து போகிறானா. உடனே விக்ரமாதித்தன் வந்து, ஐயோ இப்படி ஒரு அநீதியாகவா நடந்து விட்டது, இறைவனிடமே நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் தீ வளர்த்து பெரிய யாகம் மாதிரி பண்ணி அவன் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இறைவன் வந்து அவனுக்கு பதில் சொல்லுகிறாராம், இவன் செய்தது உண்மைதான், 66 வருஷம் செய்தது உண்மைதான், மந்திரம் சொன்னது உண்மைதான், அர்த்தமே தெரியாமல் ஏதோ வாயில முனகி முனகி முனகி முனகி சொன்னான். அது மெக்கானிக்கா நம்ம ஏதாவது ஸ்லோகங்கள் சொன்னால் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றார் சுவாமி. ஆக்சுவலா இங்க நடந்தது 2010 வருஷம், சிவகாசின்ற ஊரு தமிழ்நாட்டில தான் இருக்கு. அந்த ஊர்ல நடந்த உண்மை சம்பவம் இது. ஒரு முறை என்ன ஆச்சுன்னு சொன்னானா, அவங்க ஏதோ ஒருத்தர், அந்த கன்வீனரோ யாரோ தெரியல, ஆபீஸ் பேரர் பேசிட்டு இருந்திருக்காரு, ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருந்திருக்காரு. அதுல பப்ளிக் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்திருக்காங்க, நான் டிவோட்டிஸ் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சுவாமி பத்தி ஏதோ சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அனந்தபூருக்கு ஒரு தடவை பகவான் போயிருக்கும் போது ஒரு பெண்ணு அழுதுட்டே இருந்திருக்கா. அப்ப ஏமா அழறேன்னு சொல்லி பகவான் கேட்டிருக்கார். கேக்கும்போது அவ சொல்லிருக்கா, சுவாமி என்னோட ஒரு தோட காணும் சுவாமி, அது வைரத்தோடு சுவாமின்னு சொல்லி அழுதுருக்கா. உடனே காசி கால பைரவா என்று சொல்ல வேண்டிதானேன்னு சொல்லியிருக்கா. அத சொல்லிருக்கா, அந்த மணல்ல இருந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிறவங்க இதை கடைபிடிக்கிறாங்க. எது காணா போனாலும் காசி கால பைரவா என்ற மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அப்போ இத இந்த ஒரு வயசான ஒத்தி அங்க உட்கார்ந்துட்டு இருந்தவ கேட்டுட்டே இருந்திருக்கா. நீ சத்தியசாயி பாபா செஞ்சாருன்னு சொல்றாங்க, இது கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க, மறைஞ்சு போன தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தொலைஞ்சு போனது அப்படிங்கறது வந்து பொருள் இல்ல, என்னுடைய மகன் 8 வயதுல அவன் தொலைஞ்சு போனான். இப்ப 17 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வருஷம் அவன் உயிரோட தான் இருக்கானா இல்லையா, எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே தெரியாம இந்த ஒரு வேதனையிலேயே 17 வருஷம் நான் கழிச்சிருக்கேன். நீ மாத்திரம் உண்மையான இறைவனாக இருந்தால் நிச்சயமாக உன் வாயிலிருந்து வந்த அந்த மந்திரம் நிச்சயம் சத்தியம், சக்தி அதிகமாக இருப்பதாக இருக்க வேண்டும். அதை நான் சொல்லுகிறேன், என்னுடைய மகன் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கா. காசி கால பைரவான் தான் சொல்லியிருக்கா. சொல்லி நிச்சயமாக நிஜமாகவே அந்த பையன் என்ன ஆயிருக்குன்னு சொன்னானா, இங்கதான் புட்டபரத்துக்கு பிரசாந்திக்கு L&T கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க போர் போடணும்னா சுவாமி வந்து ஏதாவது ஒரு கல் எடுத்து பெபிள் மாதிரி இப்படி தூக்கி போட சொல்லுவாராம். அவங்க மெட்டல் டிடெக்டர் எதுவுமே, வாட்டர் டிடெக்டர் எதுவுமே அவங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லையா சுவாமிக்கு. அந்த இடத்துல இது எங்க போய் விழுதோ அந்த இடத்துல போடுது, பாறையா இருந்தாலும் அந்த இடத்துல போடுன்னு சொல்லி சொல்லிடுவாராம். அங்கேயே போர் போட்டுருவாங்களாம். அதனால இந்த இவங்களுக்கு வேலையே கிடையாது. இவங்க எல்லாம் நேரமா அப்படியே நின்றுட்டு ஒரு வரிசையில நின்றுட்டு கும்பிட்டுட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப சுவாமியே இந்த ஒரு பையனை பாத்தீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பணத்தை கையில கொடுத்து போவோம் ஊருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த பையன் தான் 17 வருஷமாக தாய் தந்தைய விட்டுட்டு எங்கேயோ அலைஞ்சிட்டு இங்க இந்த L&T கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒர்க்கனாக வந்திருந்திருக்கான். இந்த பையன் அங்க போனோடனே அவங்க ஆனந்தம் தாங்க மாட்டாம, அந்த அம்மா அந்த வருஷம் January 1st வருஷம் வருஷம் அவங்க நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்க. அந்த வருஷம் 300 பேருக்கு மேலேயே நான் டிவோட்டிஸ் பகவான் யாரு எங்க இருக்காருன்றது கூட தெரியாது, புட்டப்பருத்தினா எங்க இருக்குன்னு தெரியாத மக்கள் எல்லாம் இந்த அம்மா வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் சொல்லி என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான், கடவுள் அங்க இருக்காரு, புட்டப்பருத்தில இருக்காரு இருக்காருன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துச்சு அந்த வருஷம். அடுத்து நாம ஜபத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்று சொல்லுகிற நாம ஜபம் தினமும் பண்ண வேண்டும் என்கிறது வேதம். நாமம் தான் சொல்லுகிறதே தவிர என்ன நாமம் என்று சொல்லவில்லை. இறைவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கலாம், இறைவனுடைய நாமத்தை நீ எந்த நாமம் உனக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை சொல் என்று. நிஜமாகவே 1978 சம்மர் கோர்ஸ் அப்படின்னு சுவாமி எப்போ ஒவ்வொரு வருஷம் நடத்துவார். அப்போ அந்த வருஷம் சம்மர் கோர்ஸ் நடத்தும் பொழுது ஒயிட் ஃபீல்ட்ல நடந்த சம்பவம் இது. ஒரு பையன் கனடால இருந்து வந்திருக்கிறான். இந்த கெனடியன் பாய் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னானா, வந்து இறங்கின உடனேயே டாக்டர் காடியா இருந்திருக்கிறாரு, காடியா கிட்ட போய் கேட்டிருக்கிறான் இந்த பையன், சார் இங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது பக்கத்துல இருக்கா சார் இந்தியாவில அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்ட உடனே அவர் வந்து ஆச்சரியப்பட்டு இந்த பையனை பார்த்துட்டு, இருக்கு, பாம்பேல ஒன்னு இருக்குப்பா, இங்க வெள்ளூர்ல ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். ஏன்ற மாதிரி அவனை பார்த்த உடனே அவனே சொல்லியிருக்கான், எனக்கு தைராய்டு கேன்சர் இருந்தது, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் அந்த டாக்டர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன், இந்த கோர்ஸ் அட் பண்ணுன்ற ஆசையில. அவங்க வந்து நீ போகலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ஏதாவது காம்ப்ளிகேஷன் உனக்கு வந்துச்சுன்னா உடனடியாக நீ ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல ஒன்னு அட்மிட் பண்ணிக்கிறனும் சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் சார் நான் வந்த உடனே கேக்குறேன், எனக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்ல சார்னு சொல்லி சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கேட்டிருக்கான், டாக்டர் இங்கே இந்த சாமி வந்து நமக்கு கடவுள் என்று சொல்லுகிறார்களே, சாமி ஏதாவது செய்ய மாட்டாரா என்னுடைய பிரச்சனைக்கு, இந்த மாதிரி எதுவுமே வரவிடாம பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்ட உடனே அவர் சொல்லிருக்கார், ஏதாவது செய்ய மாட்டாரா, எதுவுமே செய்வார், அத்தனையும் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு கேட்ட உடனே, ஒண்ணுமேல அவர் பேரை நீ சொன்னா போதும், நாம ஜபம் பண்ணணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒண்ணுமே நீ ஸ்லோகம் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஒண்ணுமே அவனுக்கு என்ன ஸ்லோகங்கள்லாம் எப்படி தெரியும், சாய்ராம்னு உனக்கு தெரியும் இல்லையா, இந்த பேரை மட்டுமே நீ சொல்லிட்டு வா, அந்த சுவாமியோட உருவத்தை சொல்லிட்டு வா, உன்னுடைய பிரேயர் வந்து அவர் காதுல விழற வரைக்கும் நீ தொடர்ந்து சொல்லுன்னு சொன்னாராம். அன்னைக்கு இவர் வாயிலிருந்து கேட்ட அன்னைக்கே படுக்கையில அப்படியே உட்கார்ந்துட்டு 8 சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அந்த நம்பிக்கையோட, திடமான நம்பிக்கையோட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். பகவான பாத்துட்டான், பார்த்த உருவத்தை மனசுல அப்படியே பதிச்சிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். காலையில 9 மணி வரைக்கும் தொடர்ந்து சொல்லியிருக்கான். காலையில அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நடக்கும்பொழுது பகவானே இவனோட ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கார், வந்து இவனோட ரூமுக்கே வந்திருக்கார், வந்து இவன்கிட்ட சொல்லியிருக்கார், இவன முதுகுல தட்டி கொடுத்திருக்கார், வெல் டன் சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணிருக்கார், மெச்சிருக்கார் சொல்லிட்டு விபூதி சிருஷ்டி பண்ணிருக்கார். விபூதி எடுத்து அவனை பாதி சாப்பிட சொல்லிட்டு அவன் கழுத்துலதான் அவனுக்கு கட்டி இருந்திருக்கு, அப்படியே தடவிருக்க, தானே தடவிருக்க, தடவும் போதே இந்த கழுத்து நார்மலாக ஆவறது எல்லா பையங்களும் பார்த்திருக்கிறாங்க. அப்போ சுவாமியே சொல்லியிருக்கார், பகவான் ஹாஸ் கேன்சல்ட் யுவர் கேன்சர்னு சொல்லியிருக்கார், இனிமே உனக்கு இந்த பிரச்சனை என்பதே வராது, உன்னுடைய கேன்சரை நான் கேன்சல் செய்து விட்டேன் என்று சொல்லியிருக்கார். நாம ஜபத்துக்கு அந்த அளவு சக்தி உண்டு என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 10 பேர் கூடினால் கூட அங்க பகவானை பத்தி நினைக்க வேண்டும், சத் சங்கம் கூட வேண்டும், பகவானை பத்தியே பேச வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் என்ன செஞ்சார்னு சொன்னானா, நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும், பகவானை பத்தி கேட்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அஞ்ஞானம் ஒழிவதற்கு பகவானை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தி பெருகுவதற்கும் பகவானை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், சாத்வீக குணம் வளருவதற்கு பாகவதம் கேட்க வேண்டும் என்கிறது பாகவதம். பரீட்சித் மகாராஜ் வந்து சுகபிரம்ம மகரிஷர் அவர்கிட்ட போய் கேட்கிறார், நமக்கு தான் தெரியும், நல்லா தெரியும், இந்த மகாராஜ் என்ன செஞ்சார்னு சொன்னானா, இந்த ராஜா காட்டு வழியாக வேட்டைக்காக போயிட்டு இருக்கும் போது வழி தப்பி எங்கேயோ போயிடுறார், ஒரு முனிவர் ஆசிரமம் முன்னால வர்றார், அப்போ தாகமாக இருக்கிறதுனால அந்த முனிவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கார், நீர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிக்கிறார், ஆனா அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறதுனால அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல, பதிலே கொடுக்கல, கண்ணும் திறக்கல, வாயும் பேசல, அதனால இவர் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்ததுனால பொறுமை இழந்து போய் சே நமக்கு இங்க இருந்து கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதுன்ற எண்ணத்துல நான் ஒரு அரசன் வந்திருக்கேன் இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு பிடி பாத்திருக்காரு, அங்க செத்த பாம்பு ஒண்ணு கிடந்திருக்கு, அந்த பாம்பு எடுத்து இவர் கழுத்துல போட்டுட்டு வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பாக்குறாரு, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு, ஆனா கூட அந்த செயலை செய்து விட்டார். நீ எந்த செயலை எப்பொழுது செய்தாலும், நீ அப்பேற்பட்டவனாக இருந்தாலும், எந்த அளவு புண்ணியம் உடையவனாக இருந்தாலும், அந்த செயலின் விளைவு நிச்சயமாக உன்னை பாதித்தே ஆகும் என்கிறது வேதம். இந்த ரிஷியோடைய குமாரன் வருகிறார், வந்த உடனே ஐயோ அப்பா கழுத்துல இந்த மாதிரி இறந்த பாம்பு இருக்கிறத பாக்குறாரு, பார்த்து உடனே சாபம் போட்டுறாரு, எவன் என்னுடைய தந்தையை இந்த அளவுக்கு அவமரியாதை படுத்தினானோ அது யாராக இருந்தாலும் சரி, அவன் இன்றிலிருந்து 7 நாளுக்குள் பாம்பு கடித்து இறந்து விட வேண்டும் என்று சாபம் விட்டு விடுகிறான். அரசன் என்று அப்புறம் தான் தெரிய வருகிறது, இருந்தாலும் அவன் வந்து இந்த செயலை செஞ்சிட்டான். அப்போ இந்த பரீட்சித் மகாராஜ் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னானா, சரி இந்த 7 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த 7 நாட்களுக்குள்ள இறைவனை எப்படி அடைவது என்பதற்காக நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் கேட்கிறார். அப்போ சுகபிரம்மர் தான் வந்து சொல்றார், அவர்கிட்ட இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எதை கேட்டால் உலகத்தில் கேட்க வேண்டியதையெல்லாம் கேட்பதற்கு சமானமாகுமோ, எதை உணர்ந்தால் உலகத்தில் உணர வேண்டியது அத்தனைக்கும் சமானமாகுமோ, எதை தெரிந்து கொண்டால் உலகத்தில் தெரிய வேண்டிய அத்தனையும் தெரிந்தவனாக ஆவேனோ, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதை 7 நாட்களில் நீங்கள் பாகவதத்தை கேளுங்கள் என்று சுகபிரம்மர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது நைவேத்தியம், நைவேத்தியம் செய்ய வேண்டும் இறைவனுக்கு என்கிறது வேதம். நைவேத்தியம் என்றால் சமைத்த உணவு, நீ சாப்பிடுவதற்காக தினமும் எதை சமைக்கிறாயோ அதை கண்டிப்பாக இறைவனுக்கு படைக்க வேண்டும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எபிசோட் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு பாலவிகாஸ் குரு சுவாமி கிட்ட போய் கேட்டாங்களாம், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் குழந்தைங்கள்லாம் கேக்குறாங்க நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுமா பகவானுக்கு அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்லாம் கேக்குறாங்க சுவாமி அப்படின்னு கேட்டான் போது, அப்போ ஏன் அப்படி கேக்குறேன்னு குழந்தைகிட்ட கேட்டானா, குழந்தைங்க சொல்லித்தான், தான் சாப்பிடவே மாட்டேங்கிறார் ஒரு நாள் கூட பகவான், ஆனா பகவானுக்கு தினமும் நம்ம வைக்கணும்னு சொல்றோமே, அவர் சாப்பிடுவாரா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாங்க சுவாமி அப்படின்னாங்களாம். நீ என்ன பதில் சொன்னு கேட்டாராம் சுவாமி, சாப்பிடுவார்னு சொன்னேன், அதுக்கு குழந்தை என்ன சொல்லித்தேன்னு கேட்டாராம் சுவாமி. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான், நம்மெல்லாம் சாப்பிட்டா எனக்கு இப்ப தட்டுல நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே அந்த தட்டு காலியா போயிடும், ஆனா பகவானுக்கு என்ன வைக்கிறோமோ அது அப்படியே இருக்கே, அப்ப சாப்பிட்டார் சாப்பிடுவார்னு நீங்க சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு அந்த குழந்தை கேட்டதுன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சுவாமின்னு சொல்லிட்டு அந்த குரு கேட்டிருக்காங்க, பாலவிகாஸ் குரு. அதுக்கு சுவாமி பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீ அந்த குழந்தை கிட்ட போய் ரெண்டு பாட்டு பஜனை பாட்டு இந்த மாதிரி நீ சொல்லிக் கொடு, இல்ல ஒரு செய்யுளோ என்னமோ சொல்லிக் கொடு. சொல்லி கொடுத்துட்டு மறுநாளைக்கு நான் போட்டி வைக்க போறேன், நீ மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லு. மறுநாளுக்கு அந்த குழந்தை வந்த உடனே அந்த புஸ்தகத்தை கையில வாங்கிக்கும். வாங்கிட்டு நீ இப்ப சொல்லு அந்த செய்யுளை சொல்லுன்னு சொன்ன உடனே அது மனப்பாடமா அந்த குழந்தை சொல்லும். சொன்ன உடனே அந்த புத்தகத்தை அது காமிச்சிட்டு, நீ நேத்துக்கு இருந்த நிலையிலேயே இந்த புஸ்தகம் இருக்கு, நேத்துக்கு இருந்த அந்த பிரிண்ட் எல்லாமே அப்படியே இருக்கு, ஆனா அது உன்னுடைய மனசுல எப்படி பதிஞ்சது? அது உண்மைதானே, புஸ்தகத்துல இருக்கிறது அங்க போயிடுத்து, அங்க போன உடனே புஸ்தகம் என்ன பிளாங்கா போயிடுச்சா? இல்ல இல்லையா. அதே மாதிரி பகவான் வந்து நம்ம நைவேத்தியம் படைத்தால் நிச்சயமாக உண்ணுவார், அதனால அது காலியா போகும் தட்டுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் கோபப்படக்கூடாது, நீ பேரானந்தப்படக்கூடாது, பெரும் துன்பமும் படக்கூடாது, பெரும் துன்பம் மகா பாவம்னு சொல்லுவாங்க. பார்த்ருஹரி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். இந்த அந்த குவீன் அந்த ராணி இறந்து போன உடனே மயானத்திலேயே அவர் புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு அழுதாராம். அவரால் தாங்கவே முடியலையா அந்த செப்பரேஷனை, எப்படி அவ இறந்து போக முடியும், இறப்பு என்பதை அந்த இழப்பை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையாம். இப்படி அழுதுட்டு புரண்டுட்டு இந்த மயானத்திலேயே இருக்கானே அரசன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் அங்க வர்றார். ஏதாவது செஞ்சே ஆகணும்ன்ற நிலைமையில வேற யாரும் என்னமும் பண்ண முடியாது அரசனுக்குன்னு சொல்லி பயந்து இருக்கும்போது இந்த முனிவர் வந்து ஒரு மண்பானையை எடுத்துட்டு வர்றார். ராஜா பக்கத்துல வந்த உடனே இந்த மயானத்துல அது கையிலேருந்து அது வழுகி கீழே விழுந்துருது. அது கட்டாந்தரையா இருந்ததுனால அந்த தரையில பட்ட உடனே அந்த பானை உடஞ்சு போயிருது. ஐயோ உடைந்து விட்டதே உடைந்து விட்டதே என்று பெருசா அழ ஆரம்பிச்சிட்டாராம் அந்த முனிவர். இவர் அழறாரே, இந்த சன்னியாசி அழறாரேன்றத பார்த்த உடனே ராஜா முழிச்சு பாத்துருக்கான். ஐயோ ஏன் நீங்க அழறீங்க, துயரப்படாதீங்க, போன பானை திரும்பி வரவே முடியாது, எப்பவுமே எதுவும் இழந்துட்டோம்னு சொன்னா அது திருப்பி மறுபடி வரும்னு நம்ம நினைக்கவும் கூடாது, அது அறிவின்மைன்னெல்லாம் நிறைய அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கே தன்னறியாம தனக்கு ரியலைசேஷன் வந்துடுச்சு. நாமும் அதே காரியத்தை தானே நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மனைவி இறந்து விட்டாள்னு நமக்கு நல்லா தெரியும், இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி எதுக்காக நம்ம அழுதுட்டு இருக்கோம், அழுதுனால மாண்டவர் திருப்பி வரப்போறாங்களான்ற அவனுக்கு ஒரு நினப்பு வந்துதான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வேணும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. காம் மைண்டட்னஸ் எப்பவுமே இருக்கணும். லாபமானாலும் நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் சுகமானாலும் ஏமாற்றமானாலும் பெருமையானாலும் மரியாதையானாலும் அவமானமானாலும் துக்கமானாலும் துயரமானாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரு காம் மைண்டாவே இருக்கணும்னு சொல்லுவார். இது துக்காராம பத்தி எப்பவும் சுவாமி சொல்லுவார். துக்காராம் என்ன செஞ்சிருக்காருன்னா, இதெல்லாம் நிஜமான கதைகள் தான். அவர் வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மையிலேயே அவர் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். இந்த துக்காராமோட மனைவி எப்படிப்பட்டவள்னா, அவள் நல்லவதான், ஆனா எத்தனை நாள் அவளாலையும் பட்டினி கிடக்க முடியும், குழந்தைகளையும் அவ பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கா, ஒரு தாயா வேற இருக்கா. ஒரு நாளைக்கு இந்த துக்காராம் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னானா, நிலத்துக்கு போய் கரும்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அவங்களோட நிலம் சின்ன நிலம், அதுல ஒரு வண்டி நிறையத்தான் கரும்பு வந்திருக்கு, அதையாவது நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம், பட்டினியாவே இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறா. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது வர வழியில இருக்கிற கிராமத்துல இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் எனக்கு உனக்குன்னு கேட்டவொடனே எல்லாருக்குமே எடுத்துக்க விட்டுட்டாரு இவரு. கடைசியில இவர் வீட்டுக்கு வந்து சேரும் போது அங்க ஒரு கரும்பு தான் இருக்கு. அவளுக்கு தாங்க மாட்டாம கோபம் வந்து அந்த கரும்பை எடுத்தே இவர் அடிக்கிறா. அடிக்கிற நிலையில கூட அப்படி கோபத்தோட, அத ஒரு அவமானம்னு கூட நினைக்காம இவர் என்ன செஞ்சாரான்னா, ஐயோ நான் பயப்பட்டேன், இந்த ஒரு கரும்பை எப்படி நான் எல்லாருக்கும் பங்கு போடுறதுன்னு தெரியாம நான் பயப்பட்டேன், நீ வந்து அதை சால்வ் பண்ணிட்ட, அந்த பிரச்சனையே நீ தீர்த்து விட்டாய், ஏன்னா அது மூணு துண்டாக போயிடுச்சு, அப்போ அதனால நீ ஒரு துண்டை எடுத்துக்கலாம், ரெண்டு துண்டை ரெண்டு குழந்தைகளுக்கு குடுன்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் துன்பம் துயரம் என்று இல்லாமல் இது இறைவன் நமக்கு அளித்தது என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட நாம் வாழ்ந்தால் அது பகவானை சீக்கிரமாக அடைய முடியும் என்று சொல்கிறார். கர்வம் என்பதே கூடாது என்கிறது வேதம். கர்வம் என்பதற்கு அர்ஜுனன் என்ன செய்யறான்னு சொன்னானா, ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அங்க பாலம் கட்டினார் ராமர்ன்றத பத்தி ஞாபகப்படுத்திட்டு அவன் தனியா இருந்திருக்கிறான். அப்ப தானாவே மனசுல நினைச்சிருக்கான், இவ்வளவோ சேனைகளை வச்சு வானரங்களை வச்சு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல பாலம் அமைப்பதற்கு, ஸ்ரீலங்கா போவதற்கு நானா இருந்தேன், ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல அம்பு வச்சே நான் வந்து பெரிய பாலம் அமைச்சிருவேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அவனுக்கு ஒரு மம்மதம் வந்துடுச்சு, ஏன்னா தன்னுடைய திறமைனால நான் எதை வேணா செய்ய முடியும்ன்ற எண்ணம் வந்து விட்டது. பிரைட் கம்ஸ் பிஃபோர் ஃபால்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான். ஆனால் அதை தாங்க முடியவில்லை. இவன் சத்தமாக இவன் சொன்னத ஹனுமானுக்கு கேட்டுச்சு. ஆஞ்சநேயர் என்ன செஞ்சார்னா, ஐயோ நம்ம பிரபுவை பத்தி இவன் கேவலமானதான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல பிரத்யட்சமாயிடுறாரு ஹனுமான். அம்மான் வந்து சொல்றார், நீ என்ன நினைக்கிற, அம்புனால நீ பாலத்தை போட்டுடலாம் நீ நினைக்கிறியே, அத்தனை பேர் சேனைகள் பூரா அதுல போக முடியும்னு நினைக்கிறா, அத அந்த அம்பு பாலம் அதை தாங்கும்னு நினைக்கிறான், ஏன் தாங்காது, இந்த ஒரு நிமிஷத்துல நான் பண்ணிடுறேன்னு பண்றான். பண்ண உடனே அந்த பாலத்துல தான் வேற யாரும் வேண்டாம், நான் மட்டும், நான் ஒரு கிழட்டு குரங்கு, நான் இப்ப கால வைக்கிறேன் பாருன்னு சொன்ன கால், ஒரு கால் வச்ச உடனே அது அப்படியே முழுக்க அந்த பாலமே சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ஒரு நிபந்தனை, நீ ஜெயிச்சி ஆனால் யார் தோற்று போகிறார்களோ அவர்கள் தீ வளர்த்து அதுல வந்து குதிச்சிடணும், அகம்பாவத்தினால நம்ம பேசினோன்றதுனால குதிச்சிடணும்னு சொல்லி சொல்லியிருக்கான். சரின்னு ஒத்துட்டு இருக்கான், ஏன்னா அவனுக்கு தான் அவ்வளவு கான்பிடன்ஸ் ஆச்சே, நான் நிச்சயமா ஜெயிச்சிடுவேன்னு நம்பியிருக்கான் அர்ஜுனன். அப்போ தீ வளர்த்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் விடுவாரா, தன்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி விக்கட்டால மாட்டிட்டானேன்னு சொல்லிட்டு வந்து காப்பாத்தி கொடுக்கிறார். அது எப்படின்னு சொல்றாருன்னு சொன்னானா, நீங்க ரெண்டு பேருமே நிபந்தனை போட்டுட்டா எப்படி, மூணாவது ஒரு மனிதன் இருக்கும்பொழுதுதானே நிபந்தனை இருக்கணும், அப்பதான் இந்த நிபந்தனை இதை வந்து செய்ய முடியும், அதனால இது வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி இன்வாலிட்ன்ற மாதிரி ஆக்கிடுறாரு அவரு. அப்படி காப்பாத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியப்படுத்துல கர்வம் என்பது கூடாது என்று. ஒரு தடவை பாபா கிட்ட வந்து ஒரு டிவோட்டி கேட்டிருக்கார், கர்வம் வராமல் எப்படி இருப்பது சுவாமி அப்படின்னு கேட்டபோது சொல்லியிருக்கார், உனக்கு கர்வம் வருதுன்னு நீ உன் மனசுல நினைக்கும் போதே நீ வந்து என்ன நினைக்கணும்னா, பகவான நினைச்சுப்பாரு, இவர் எவ்வளவு படைச்சிருக்காரு, இவர் படைப்பெல்லாம் யோசிச்சுப்பாரு, உலகத்துல இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பூமின்றது ஒரே ஒரு பிளானட் தானே, அந்த பூமியில உன்னுடைய தேசம் இந்தியான்றது, உன்னுடைய தேசம் எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுன்னு யோசிச்சுப்பாரு, அந்த தேசத்துல இப்போ இந்தியாவாக இருந்தா நீ உன்னுடைய ஸ்டேட் என்னன்னு பாரு, ஆந்திரா ஸ்டேட்டு, சரி அந்த ஸ்டேட்ல அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் எந்த அளவுக்குன்னு பாரு, அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல புட்டபர்த்தி எவ்வளவுன்னு பாரு, அதுல நீ இருக்கும் இடம் நீ பங்களாவே வச்சிருந்தாலும், 100 பங்களா வச்சிருந்தாலும், 100 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் அது எந்த அளவு, ஒரு எறும்போட கண்ண 1000 தடவை அப்படியே கட் பண்ணினா அதுல ஒரு அளவு தான், இதுக்கு போய் நமக்கு எதுக்கு பெருமை, நமக்கு சொத்து வந்தது சுகம் வந்தது என்று எதற்காக பெருமைப்பட வேண்டும் என்று நீ மனசுக்குள்ள நினைத்தால் அந்த பெருமை போய்விடும் என்று சுவாமி சொல்லி கொடுத்தாராம். பிராக்டிக்கலா சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம் ரெடியா வச்சிருப்பார் சுவாமி.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி, ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 6, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. வேள்வி முற்றுதல். பொழுது புலர்ந்தது. முனிவரும் காலை கடன்களை முடித்த பிறகு துயிலுறும் சகோதரர்களிடம் வந்து இதமான புன்முறுவலுடன், ராமா, உன் தீரச் செயலைக் கண்டு நான் சந்தோஷிக்கின்றேன். நீ அவ்வரக்கி தாட்டக்கையை வென்று கொண்டிருக்கும் பொழுது நீயே முழுமுதற் பொருளென்று உணர்ந்தேன். உண்மையில் நான் அதிருஷ்டசாலி என்று கூறி விஸ்வாமித்திரர் ஆனந்த பரவசத்தால் கண்ணீர் வடித்தார். மறைமொழி வடிவான எல்லா போர் சாதனங்களையும், அவைகளுக்கு அறிகுறியாக அவைகளை உருவாக்கி இயக்குவிக்கும் மந்திரங்களையும் விரைவாக அர்ப்பணிக்கும் கருத்துடன் ராமரின் கரங்களில் அவைகளை வைத்து, இக்கருவிகளை ஆள எனக்கு அதிகாரமில்லை, அவ்வாறு என் கைவசம் அவைகள் இருப்பினும் அவைகளினால் எனக்கென்ன பயன், நீயே அவைகளுக்கு நாயகன், அவைகளை ஆளுபவன், அவைகளும் உன்வசப்பட்டால் வெகு திருப்தி அடையும், தங்களுக்குரிய விதிகளையும் கடமைகளையும் முழுதாக செவ்வனே செய்யவியலும். சற்று கவனி, இந்த வினாடியிலிருந்து இதுவரை என் கட்டளைக்குட்பட்ட இந்த அஸ்திரங்கள் யாவும் உன் கருவிகளாகும், இதற்கென்றே ஜனித்த உன் வாழ்க்கை பணிக்கு இவை உதவும் என்றுரைத்து, தனக்குள்ள உரிமையை என்றும் மாறாத வகையில் தியாகம் செய்வதற்கு அறிகுறியாக அதற்கேற்ற மந்திரங்களை ஜபித்து ராமருக்கு அளித்தார். அவ்வாறு அவர் தண்ட சக்கரம், தர்ம சக்கரம், கால சக்கரம், இந்திராஸ்திரம், வஜ்ராஸ்திரம், சிவாவேசமுற்ற திரிசூலம், பிரம்ம சிரசாஸ்திரம், ஐஷிகாஸ்திரம், இவைகள் எல்லாவற்றையும் விட வலிமையுற்று அழிக்கும் சக்தியை பெற்ற பிரம்மாஸ்திரம், இவைகளை ராமருக்கு அளித்தார். பிறகு அவர் தம் கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்தார். இப்பொழுது இவைகளை மட்டும் கொண்டு என்ன செய்வது என்று சொல்லிய வண்ணம் எழுந்து ராமருக்கு மோதகி, சிகரி என்ற சக்தி பெற்ற இரு கதைகளை கொடுத்தார். மேலும் அவர் நம் ஆசிரமத்திற்கு சென்று தியாகம் செய்வதற்கு அறிகுறியாக அதற்கேற்ற மந்திரங்களை ஜபித்து ராமருக்கு அளித்தார். அவ்வாறு அவர் தண்ட சக்கரம், தர்ம சக்கரம், கால சக்கரம், இந்திராஸ்திரம்

பெற்ற இரு கதைகளை கொடுத்தார். மேலும் அவர், நம் ஆசிரமத்திற்குச் சென்ற பின் நான் மற்ற அஸ்திரங்களையும் வரவழைக்கின்றேன். அவை ஆக்னேயாஸ்திரம், க்ரௌஞ்சாஸ்திரம், நாராயணாஸ்திரம், வாயவ்யாஸ்திரம் மற்றும் ஏனையவைகள். பிள்ளாய், எல்லா அஸ்திரங்களும் அவைகளின் எஜமானருக்கு சுவாதீனப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கும். அவைகள் எவற்றையும் மூழ்கடித்து காரியத்தை சாதகமாக்கக்கூடியவை. அவைகள் இணையற்றவை, வியக்கும்படி வெற்றி கொள்பவை என்றார். அவ்வாறு உரைத்த வண்ணம் குறியிட்ட இலக்கை தணியாத சீற்றத்துடன் தாக்க, அவைகளை உருவாக்கவும் இயக்கவும் செய்விக்கும் மறைபொருளுள்ள மந்திரங்களை அவர் ராமரின் செவியில் ரகசியமாக ஓதினார். தம் நேரிடையில் அம்மந்திரங்களை தமக்கு திருப்பி ஒப்பிக்கவும் செய்தார். சீக்கிரமாகவே ராமருக்கு அத்தெய்வீகமான அஸ்திரங்கள், எரிபடைகள் ஆகியவைகளின் அதிதேவதைகளை கண்ணால் பார்க்கவும் அவைகளின் நன்றி கலந்த வணக்கங்களை பெறவும் இயன்றது. ஒவ்வொரு தேவதையும் ராமரின் முன் தோன்றி அவர் பாதம் பணிந்தது. அவைகள் ஒவ்வொன்றும், ராமா, இக்கணம் தொட்டு நாங்கள் யாவரும் உன் வேலையாட்கள், உம் கட்டளைகளுக்கு அடிபணிவோம் என சத்தியம் செய்து உறுதியளிக்கின்றோம் என்று சொல்லின. பிறகு அவைகள் ராமர் அழைத்தால் வருவோம் என அழைப்பினை எதிர்நோக்கி மறைந்தன. அந்த நிகழ்ச்சியினால் ராமர் சந்தோஷப்பட்டார். அவர் முனிவரின் பாதங்களைத் தொட்டு, பெரியோய், உங்கள் உள்ளம் தியாகத்தின் பொக்கிஷம். நீர் தியாகமும், அதாவது பற்றின்மையும், யோகமும், அதாவது ஐம்புலன்களை வெல்லுதலையும் நிறைந்த தெய்வீக ஏகரூபம் என்று நான் நன்குணர்வேன். அவ்வாறில்லையெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த அரும்பாடுபட்டு சேகரித்த ஆயுதங்களை துறந்து தானமாக அளிக்க வல்லவர் இவ்வுலகில் எவரேனும் உண்டோ? பெரியோய், அவ்வாயுதங்களை பிரயோகித்த பின் அவைகளை திரும்பப் பெறும் வழியை எனக்கு எடுத்துரைத்து என்னை தயை கூர்ந்து மகிழ்விக்க வேண்டும். இப்பொழுது தாங்கள் அவைகளை வில்லிலிருந்து விடுவிக்க வேண்டிய மந்திரங்களைத்தான் சொன்னீர்கள். ஆனால் இட்ட வேலைகளை பூர்த்தி செய்த பின் அவைகளை எவ்வாறு திரும்பிப் பெறுவதென்பதை அரிய ஆவலாக உள்ளேன் என்றார். அதை கேட்ட விஸ்வாமித்திரர் மனம் பூரித்து, சத்யகீர்த்தி, திருஷ்டா, ரபசா, பித்ருசோமசா, கிரசானா, விரஸ்யா, யௌகந்தா, விதூதா, கரவீரகா, ஜிரும்பகா என்னும் சக்திகளும் கருவிகளும், அவைகளை உபயோகிக்கும் வில்லாளி தன் மனோசக்தியை மந்திரங்கள் மூலமாக அனுஷ்டானம் செய்வதனால் தானாகவே திரும்பும். அவைகளை இப்பொழுது உனக்கு தெரிவிக்கிறேன் என்றுரைத்து அந்த மந்திரங்களை அவருக்கு உபதேசித்தார். அவைகளை உச்சரித்ததும் அவைகளினால் சாந்தி பெற்ற தேவதைகள் கண்முன் தோன்றி தங்களின் புதிய உடமையாளராகிய ராமரின் அடிகளை பணிந்தன. ராமர் அவைகளை அழைத்ததும் வர ஆயத்தமாயிருக்க வேண்டும் என பணித்து அந்நேரம் வருமுறை ஓய்வுற்றிருக்கலாம் என உரைத்தார். பிறகு விஸ்வாமித்திரர் மேலும் பிரயாணம் செய்யலாம் என மூவரும் கால்நடையாய் செல்லத் தொடங்கினர். சிறிது தூரம் சென்ற பின் உயர்ந்த சிகரங்கள் கொண்ட குன்றுகள் அடங்கிய ஒரு பிரதேசத்தில் புகுந்தனர். அங்கு வனப்பு மிகுந்த ஒரு தோட்டத்தை கண்ணுற்றனர். அத்தோட்டத்தின் நறுமணம் அவர்களை கவர்ந்து அவர்களுடைய உடலுக்கும் மனத்திற்கும் புத்துயிர் ஊட்டியது. அவ்வளவு ரம்யமான இடம், அவ்வளவு ரம்யமான இடம் யாருக்கு சொந்தம் என்று அறிய அச்சகோதரர்கள் ஆவலுற்றனர். அதனை தெரிவிக்க வேண்டுமென முனிவரை கேட்டனர். அதற்கு விஸ்வாமித்திரர், பிள்ளைகள் தத்தம் விருப்பங்களை பூர்த்தி செய்ய இப்பூவுலகில் கடுந்தவம் பயில வேண்டின் இந்த புனிதமான இடத்தைதான் தேவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். மாபெரும் கஷ்யப்பர் இங்கே தவமிருந்து தாம் வேண்டியதை பெற்றார். இவ்விடம் புனிதமான முயற்சிகளை வெற்றி பெற செய்யும். அக்காரணம் கொண்டு இவ்விடத்தை சித்தாசிரமம் என்று சொல்வர். தியாகம், பக்தி, சரணாகதி ஆகிய எண்ணங்களை பெருக்க நானே இங்கு தங்கியிருந்தேன். இவைகளை அடைய விட்டாது புனித சடங்குகளை தடை செய்து அசுத்தமாக்கும் பேய்களுக்கு இந்த ஆசிரமம் இலக்காயிற்று. இனி இவ்வட்டாரத்தில் அவைகள் நாசமடைத்தால் நீங்கள் அவைகளை அழித்தல் வேண்டும் என்றார். அவ்வாறு உரைத்து மனத்தை கவரும் வனப்பு மிகுந்த அவ்விடத்தினுள் விஸ்வாமித்திரர் நுழைந்தார். அவர் ராமரின் தோளில் தம் கரத்தை வைத்து அன்புடன் அணைத்து, இந்த ஆசிரமம் இக்கணம் வரை என்னுடையதாய் இருந்தது போல இனி இன்றிலிருந்து உங்களுடையதாகும் என்றார். அவ்வார்த்தைகளை சொல்லும் பொழுது அம்மாமுனி பெரும் திருப்தியின் வசப்பட்டு கண்ணீர் வடித்தார். அவர்கள் அந்த சித்தாசிரமத்திற்குள் கால் வைத்த உடனேயே அங்குள்ள வாசிகள் யாவரும் ஆவலுடனும் பரபரப்புடனும் முனிவரின் பாதங்களை அலம்பவும், ராமலக்ஷ்மணர்கள் தங்கள் கைகால்களை சுத்தி செய்து கொள்ள அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவும் ஓடோடி வந்தனர். அவர்கள் குடிலுக்கு செல்லும் பாதையில் புஷ்பங்களை தூவி அவர்களை அழைத்துச் சென்றனர். அவர்களுக்கு பழங்களையும்

0: இனிய குளிர்ந்த பானங்களையும் தந்தனர். ராமலட்சுமணர்களை அவர்களுக்கென தனியாக அமைந்துள்ள ஒரு குடிலில் தங்கி ஓய்வெடுக்கும்படி சொல்லினர். அவ்வாறே சிறிது ஓய்வுக்கு பிறகு அவர்கள் பெரிதும் மலர்ச்சியுற்று கை கால்களை சுத்தம் செய்த பின் விஸ்வாமித்திரரிடம் அவர் கட்டளைகளை அறிய வந்தனர். கை கட்டி ஆசிரியரின் முன் நின்று, பெரியோரே, தாங்கள் செய்ய உறுதி கொண்ட யாகத்தை நாளையே முறைப்படி தொடங்குவது ஆகலாமே என்றனர். அக்கேள்வியை கேட்டு விஸ்வாமித்திரர் மனம் பூரித்தார். ஆம், எல்லாம் ஆயத்தமாயிருக்கின்றன. இந்த சித்தாசிரமத்திலேயே எப்பொழுதும் அவ்வாறே. இங்கு யத்தனங்கள் பூர்த்தியாவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவை யாவும் முழுமையாக எப்பொழுதுமே நடைபெறும். நாளை காலை விடியும் பொழுது நான் சங்கற்பம் செய்து கொள்வேன் என்றார். அச்செய்தி கேட்டு காரியத்திற்கு வேண்டிய பொருட்கள் யாவற்றையும் சேகரிக்கும் வேளையில் இறங்கினார். பொழுது புலர்ந்தது. விஸ்வாமித்திரர் தீட்சை செய்து கொண்டு சங்கற்பம் எடுக்க யாகம் தொடங்கியது. கந்தனும் விசாகனும் தேவதைகளுக்காக காவல் புரிய யக்ஞம் முடிவுறாமல் தடுக்க முயலும் எல்லா யத்தனங்களை தவிர்க்கவும் ராமலட்சுமணர்கள் மன உறுதியுடன் நின்றனர். விஸ்வாமித்திரர் தீட்சையோடு சடங்கு முறைகளில் பங்கு கொண்டிருப்பதனால் மௌன நிலையோடு இருப்பவே அவரிடம் பேசுவது கூடாதாகையால் அங்கிருந்த மற்றவரிடம் அசுரக்கூட்டத்தை எந்தெந்த திக்கிலிருந்து எப்பொழுது எதிர்பார்க்கலாம் என்றறிய சைகையால் வினவினர். அதற்கு அவர்கள், எங்கிருந்து எப்பொழுது என்று சொல்ல இயலாது. அசுரர்களுக்கு ஒழுங்குமுறையான காலவரைகள் என்பது கிடையாது. எந்த நொடியிலும் நம்மேல் அவர்கள் பாய்தல் கூடும். அவர்கள் தாக்கும் காலத்தை முன்னறிந்து எவரால் சொல்ல இயலும் என்றனர். அந்த ஆசிரமவாசிகள் அசுரர்களின் பழக்கங்களையும் தீய குண இயல்புகளையும் தங்கள் அளவிற் கெட்டின வகையில் ராமரிடம் எடுத்துரைத்தனர். அவர்களது மொழி கேட்டு ராமர் ஆச்சரியப்பட்டார். புனிதமான சடங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அசுரர் கூட்டத்தின் எத்தனங்களை முறியடிக்க எக்கணமும் கவனமாகவும் தயாராகவும் இருப்பதே அறிவுடைய வழி என்று தீர்மானித்தார். அவர் தன் தம்பியையும் எச்சரித்தார். அவர்கள் நான்கு திக்குகளையும் உன்னிப்பாக சிரத்தையுடன் நோக்கினர். வரும் அபாயத்தை முன்னரே தெரிவிக்கக்கூடிய வெகு தூரத்தில் எழும் சிறு சப்தங்களையும் கவனித்தனர். தபசிகள் அவர்களுடைய பராக்கிரமத்தையும் சிரத்தையையும் கண்டு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். ஏனெனில் இளம் வயதிலேயே துருதுருவென்ற சிறு குறும்பு விளையாடல்களோடு அழகு பொலிய ராமலட்சுமணர்கள் காட்சியளித்தனர். 5 நாட்கள் இரவும் பகலும் அச்சகோதரர்கள் ஒரு வினாடியும் ஓய்வுறாமலும் கண் துஞ்சாமலும் யாகசாலையையும் ஆசிரமத்தையும் இடையறாமல் காத்து நின்றனர். 6வது நாளும் அவ்வாறே வழக்கம் போல இருந்தனர். விஸ்வாமித்திரர் சடங்குகளின் ஒவ்வொரு சிறு அம்ச முறையிலும் கூட ஆழ்ந்த கவனம் செலுத்தியவாறு யக்ஞத்தில் ஈடுற்றார். ரித்விக்குகள், அதாவது மறைகளை ஓதுபவர்களும் கிரியைகளை ஈடுபடுபவர்களும், மந்திரங்களை உச்சரித்தும் அவி உணவு அளித்தும் அதற்குரிய கிரியைகளிலும் மற்றும் பல சடங்குகளையும் செய்யும் வேலைகளில் பங்கு கொண்டனர். அப்பொழுது திடீரென்று ஆகாயமே படீரென்று வெடிப்பது போன்று வானவெளியினின்று ஒரு பேரொலி இடித்ததைக் கேட்டு அவர்கள் பிரமித்தார்கள். யக்ஞ மேடையிலிருந்த புனிதமான எல்லா பொருள்களினின்றும் தீ பாய்ச்சலிட்டது. தர்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள், சாமக்கிரியைகளை கொண்ட பரிசுத்தமான பாத்திரங்கள், தெய்வங்களை மந்திரங்களால் ஆவாகனம் செய்த வண்ணம் புண்ணியத்துவமான யக்ஞத்தீயிலிட வேண்டிய உலர்ந்த சமித்துகள், புஷ்பங்கள், குங்குமம் மற்றும் தெய்வ பூஜைக்காக சேகரித்திருந்த மங்களப் பொருட்கள் யாவும் தீவுற்றன. மகத்தான ஜுவாலை எல்லா பக்கங்களிலிருந்தும் மேலெழும்பியது. வெகு சீக்கிரமே பயங்கரமான கருமேகங்கள் வானை மந்தாரமிட்டன. வெளிச்சமுற்றிருந்த பகல் காரிருளான இரவாக மாறியது. யக்ஞ குண்டத்தை நோக்கி திகைப்பான கொடிய புகைகள் பாய்ந்தன. கொடிய மேகங்கள் இரத்தமழை பொழிந்தன. விழுந்த துளிகளை தாரை தாரையாக பாய்ந்த ஜுவாலைகள் எழும்பி சுவரச் செய்தன. இவ்வாறிருப்ப மூர்க்கமான அருவருக்கத்தக்க கருத்த மாயாரூபங்களின் மத்தியில் எதிரிகளான பேய்கள் இருக்கும் இடத்தை ராமலட்சுமணர்கள் கண்டுபிடிக்க எத்தனித்தனர். ராமர் தன்னுடைய தெய்வீக பார்வையினால் அரக்கர்களின் தலைவர்களான மாரீச்சன், சுபாகு உள்ள இடத்தை அறிந்தவராய் அந்த திசையை நோக்கி மானசாஸ்திரத்தை விடுத்தார். அது மாரீச்சனுடைய மார்பை தாக்கி அவன் மேலும் யாதொரு தீங்கையும் செய்ய முடியாமல் தடுத்தது. பிறகு ராமர் ஆக்னேயாஸ்திரத்தை சுபாகுவின் மீது எய்தார். அது சுபாகுவின் இருதயத்தில் தைத்து நின்றது. அவர்களுடைய பிணங்கள் அப்புனிதமான இடத்தில் விழுந்தால் அவ்வாசிரமம் அசூசிக்குள்ளாகும் என ராமர் அறிந்தார். ஆதலால் அவர்களுடைய பாப சம்பந்தமே இல்லாதபடி செய்ய ராமருடைய அம்புகள் கொடிய அவ்வுடல்களை நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு தூக்கிச் சென்று கடலில் தள்ளின. மாரீச்சனும் சுபாகுவும் தாங்கொணா துயரத்தால் புலம்பி அலைகளின் மத்தியில் நம்பிக்கையற்று புரண்டு போராடினர். ஆனால் அவர்கள் இறக்கவில்லை. மிகுதியாக நின்ற அரக்கர் கூட்டங்கள் தொடுவானத்தையும் கடந்து தங்கள் உயிர்களை காக்க ஓடினர். லக்ஷ்மணர் எவ்வளவு பயங்காளியாயினும் எந்த அரக்கனையும் உயிர் வாழ விடுவது உச்சிதமில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கொடிய பழக்கங்களை பின்பற்றி மற்றொரு நாள் தீங்கு விளைவிப்பர் என்று கூறினார். ஆதலால் அவர் முழு கூட்டத்தையும் அழித்திட ராமரை தூண்டினார். ராமரின் மாபெரும் தீரச் செயல்களைக் கண்ட ஆசிரமவாசிகள் வியப்பினால் மகிழ்வுற்றனர். அவர்கள் ராமலக்ஷ்மணர்களைப் பற்றி உக்ரஹ ரூபத்தில் வந்து திகிலூட்ட வரமளிக்கும் சிவபெருமானே என்று நம்பினர். மானசீகமாக பணிவுடன் தலை வணங்கினர். ஏனெனில் ராமலக்ஷ்மணர்கள் வயதில் மிக சிறுவர்களானதால் அவர்களுடைய வழிபாடுகளை எல்லோர் முன்னிலையிலும் ஏற்க நாணுவார்கள் என்று. பிறகு ஒரு நொடியிலேயே அக்காட்டில் சந்தோஷமும் பொலிவும் பரவியன. நிகழ்ந்த பலவித மனக்குழப்பங்களுக்கும் இடையில் விஸ்வாமித்திரர் மந்திர உச்சாரணத்தோடு யாகத்திற்குரிய தேவதைகளின் மேல் தியான சிந்தனையில் ஆழ்ந்து சிறிதும் அசையாமல் நின்றார். அவர் தம் தேகத்திலாவது மனத்திலாவது சிறிதும் சலனம் கொள்ளவில்லை. அவருடைய தியான நிலை ஏகாகிர சித்தமாய் அவ்வளவு ஆழ்ந்து அமைந்திருந்தது. புனிதமான யஜ்ஞகுண்டத்தில் அர்ப்பணிக்கும் பூர்ணாகுதி தவறில்லாமலும் நன்றியுடனும் அளிக்கப்பட்டது. பிறகு விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு முறுவலுடன் வந்து, பெருமைக்குரியவர்களே, என்னுடைய யஜ்ஞ சங்கற்பத்திற்கு வெற்றி தந்தீர். உங்கள் வாயிலாக என் ஜீவித பயனை யான் பூர்த்தி செய்தேன். இந்த ஆசிரமத்திற்கு இட்ட பெயர் நியாயமானதென்று நிரூபிக்கப்பட்டது. இது உண்மையாகவே சித்தாசிரமம்தான் என்றுரைத்தார். முனிவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். சிறுவர்களை கொஞ்சி தழுவினார். ராமலக்ஷ்மணர்களின் தோள்களில் கைகளை வைத்த வண்ணம் ஆசிரமத்திற்குச் சென்றார். அங்கு புனிதமான அவிசில் அவர்களுக்கு பங்கு கொடுத்தார். தம் விடுதிக்குச் சென்று சிறிது இளைப்பாறி மலர்ச்சியுறும்படி அவர்களிடம் சொன்னார். வந்த காரியம் பூர்த்தியடைந்ததே அவர்கள் உடலுக்கும் மனத்திற்கும் பயன்படத்தக்க மலர்ச்சி அளித்த போதிலும், அவர்கள் முனிவரின் கட்டளையை புறக்கணிப்பது தகாதென்றுணர்ந்து ஓய்வெடுக்கச் சென்று வெகுநேரம் ஆழ்ந்து உறங்கினர். அவர்கள் துயிலுக்கு பங்கம் நேராமல் இருக்க முனிவர் மற்றொரு பர்ணசாலைக்குச் சென்றார். மற்றெவரும் அறியாமல் சத்தம் செய்து அவர்கள் நித்திரைக்கு பங்கம் விளைவிக்காமல் பாதுகாக்க சிலரை காவல் வைக்கவும் ஏற்பாடு செய்தார். சகோதரர்கள் துயிலும் பொழுது முனிவர் யஜ்ஞம் க்ஷேமமாக முடிவுற்றதையும் ராமலக்ஷ்மணர்களின் தெய்வீக ஆற்றலையும் புகழ்ந்து மகிழ்வுற்றார். பிறகு ராமலக்ஷ்மணர் துயில் எழுந்து முகம் கழுவி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு வாயிலின் வழியே வந்தனர். வரும்பொழுது தங்கள் நித்திரைக்கு பங்கம் வராமலிருக்க காவல் நின்ற ரிஷிகுமாரர்களை கண்டனர். முனிவர் மற்றொரு குடிசையில் தபசிகளுடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கேள்வியுற்று அங்கு சென்று அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தனர். எழுந்து கைகளை கட்டி நின்று, பெரியோய், தங்கள் பணியாளர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இனி ஏதேனும் உண்டெனில் தயை கூர்ந்து சொல்ல வேண்டும். நாங்கள் மகிழ்வுடன் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றனர். அப்பொழுது கூட்டத்தில் உள்ள ஒரு தபசி எழுந்து நின்று, அரக்கர்கள் அழிந்ததால் செய்ய வேண்டியிருந்த வேலைகள் முற்றிலும் முடிவடைந்தன. மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? தலைவராகிய விஸ்வாமித்திரருக்கும் பல வருடங்களாக அவர் கொண்டிருந்த மனோரதம் பூர்த்தியாகியது. எங்களுக்கு இதைவிட பெரியதொன்றும் இல்லை. நீங்கள் இருவரும் சிவசக்தி ஸ்வரூபர்கள். எங்கள் கண்களுக்கு அவ்வாறே தோன்றுகிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்லர். உங்களை காண சந்தர்ப்பம் வாய்த்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம். நாங்கள் உங்களுக்கு வரம்பிலா நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்றுரைத்தார். இதைக் கேட்டு அங்கிருந்த ஆசிரமவாசிகள் யாவரும் ராமலக்ஷ்மணரின் பாதங்களை பரிசித்தனர். ஜெய் சாய்ராம்.
1: நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.